ஓடி பின் சத்குருக்கினேனா பாயோ பின் சத்குருக்கினேனா பாய சத்குரு சாபரக்கியோ கற்பட்டியா சுனாய சத்குரு மிகத்தா முட்டாய ஜித்தி சுமுகத்தாய உத்தமே பிச்சாருங்க ஜென் சச்சேஸ்வர.